0: போவாங்கல்ல. அப்போ சாரக்குடி எத்தியப்போ எல்லாரும் டிரைவர் வந்து எனக்கு ஒரு ஒரு அடி வரும் டிரைவ் ஏன் பட்டலாம் லெட்டர் டேக் கேர் ரெஸ்ட். அப்போ ரூம் எல்லாம் எடுத்துட்டு நம்ம அவங்க நாடா தாமசிக்காமல் போய் அப்போ நேரம் எந்த ஒரு மூணு மணிக்கூர் உறங்கா வேண்டிட்டு நம்ம ஒன்று சாரக்குடி ஒரு தியேட்டரில் அனாரக்கல் சினிமா அடிக்கிறது நமக்கு அவ்வளோ போயிட்டு காணும். இன்னும் நம்மளங்கிற நாலஞ்சு பேர் எப்படியும் எல்லாம் அவிடுந்து ஒழிவாயிட்டு ஈ சினிமா சாரக்குடி தியேட்டர் தான் கண்டது. இது ஒரு 1968
1: அதுக்கு
0: ஓர்மையும் நல்லது. பட்சே குட்டிகளை என்ன பண்ணுறது செய்தியில் பாடிச்சிட்டு

பசிச்சா சோறுதாரே, டேய் வாடா சுட்டு பசிச்சா சோறுதாரே, வாட கோமாளி சுட்டு பசிச்சா சோறுதாரே, வாட கோமாளி அட வாட கோமாளி.

அணிலயனீஷன் கலந்தக நம்முத சரமதனன் நாளாகமமதிருள் பொருளாயவனாலம் பானம் செய்த மகேசன் காலேயப்பொன் நம்பலமத்தியே நீலஸ்மத்தரமேல்வள்ளி ஸ்ரீபீடாகிரே மருவீடும் நேரம் ஊடாட்சரபரவார்த்தம் தெரியாடல் பிணஞ்சமுனீந்திரன்மாரவர் வியாக்ரபதாக்கியவதன்னலி வியாக்ரோற்கடதரனே கைகோபீ சீக்கிரம்

வந்த பொருளாம் முப்புரஹர நின்றிருவடி வண்டு சொல்பொங்கும் மதலஹரி தாண்டவம் மல்பேதர பரமானந்தமயம் கல்பிச்சு நடிச்சது போலிவிடே சொல்பம் நாடகமாடீடேணம் அப்பொருதிரியப்பரிஷகலிகம் தொல்பத சேவக செய்தேன் சம்போ இப்பரி தேவனமாகர்ண்ய சிவன் தொல்

0: பஞ்சீகடாட்சமாயி பிரபஞ்சிகளால் வதிக்குன்னே பிரபஞ்சத்திங்கள் பஞ்சபஞ்சதத்துவம் அதில் உத்பவிச்சோ பஞ்சகோஷமயமாய வர்ஷிகளுக்கு சஞ்சரணகர்மோற்புதங்களாய் சற்கதையா நாடகங்கள் வலது உண்டு நெஞ்சதிலே நினந்து கொண்டால் நிகமிகளுக்கு நிரூபிச்சால் சுவானுபவமாய் பவிக்கும். கணமணி கிங்கிணியும் சில தோல் வழகங்கய நிந்தர நாடுகாவிய கணமணி கிங்கிணியும் சில தோல்வாளா கங்கையானிந்தர நாடுகவே பாடும் பல மகராக பரிச்சதில் பாதம் பகர்ந்து நின்னாடுகவே தேடும் பூனி குலந்தி வினாவேரரா தாளம் மிழா ஒலி தங்கே விளம்பவே தண்டவமாம் பரிஜோடுடனே எங்கும் விளங்கினா திங்களுடைய கனல்
1: எங்கும் விளங்கினா திங்களுடைய கனல்
0: பொங்கினாதே மிழி பொங்கினாதே
1: பொங்கினாதே
0: பானுலகும் மலையாழியும் அம்மரம் வாசவாலோகமும் கேழுகையாய்
1: வாசவாலோகமும் கேழுகையாய்
0: நல்லரவம் மதி தல்லணியும் பரன்
1: நல்லரவம் மதி தல்லணியும் பரன்
0: நல்ல சிதம்பரமாடுகவே
1: நல்ல சிதம்பரமாடுகவே
0: நல்ல சிதம்பரமாடுகவே.

சம்பரவை விநாசன கீர்த்தனாம்பரதாரி கணம்பரிதோடு புரந்தர முக்கிய சுரேஸ்வரரும் நரகாந்தகநாதிகள் பாடி ரசி.

0: பஞ்சபிராகாரத்தின் உள்ளல் தஞ்சும் விலாசியாகரக திங்கள் சஞ்சீதமாம் நவரத்னமணி மஞ்சத்தில் பஞ்சபிராகாரத்தின் உள்ளல் தஞ்சும் விலாசியாகரக திங்கள்
1: பஞ்சபிராகாரத்தின் உள்ளல் தஞ்சும்

சோபனவர்னுஜிதம் பரசதனே பாவனையார்னுமகேஸ்வரனேவம் பாவனகீர்த்தனம் ஊரபரத்தல் மானசதாருக நிஞ்சு கிரீஷன் வானவரோடு தெளிஞ்சு சிதம் மரசாலையில் பூதகணங்கள் முழக்கும் சாருதராதர பேரிரவத்தால் பாரம்பரமானந்தரசத்தால் பங்கியார் நூபரமீசன் பொங்கும் வாதாதுயாலே துங்கபாதே சிதம்பரே பொங்கியாமோலாம்.

0: மேளத்தோடுங்கூடி காலகண்டன் அடிக்கவே,
1: மேளத்தோடுங்கூடி காலகண்டன் அடிக்கவே,
0: கோலாகலானாதம் பூதாபாளி முழக்கி,
1: கோலாகலானாதம் பூதாபாளி முழக்கி,
0: ஏதி தித்தி மீதாளத்தோடுங்க சீவாசன அடிடவே, முக்தராகம் வீசி சுத்த சித்த
1: மாருதன்,
0: ஈதாரத்துள்ளாருச்சராஜி சாருதாளிர் கரங்களால்,
1: ஈதாரத்துள்ளாருச்சராஜி சாருதாளிர் கரங்களால்,
0: மாரவைரி தாண்டவத்தில் தாளம் கொட்டினான்,
1: மாரவைரி தாண்டவத்தில் தாளம் கொட்டினான்,
0: ஏ பூதநாதன் சிதம்பரம் சேதோஹரமாடிடவே,
1: பூதநாதன்
0: சிதம்பரம் சேதோஹரமாடிடவே,
1: பூதநாதன் சிதம்பரம் சேதோஹரமாடிடவே,
0: பூதநாதன் சிதம்பரம் சேதோஹரமாடிடவே.